0: வாகாங்க நரஞ்சி
1: ஜாம் ஜாம்.
0: பாங்க பாங்க பாங்க பாங்க ஜாம் ஜாம்
1: நான்

0: மயாமிடா புராஜா கோழா வங்கா கோழியல் கோழா அஞ்சானோராவே மாயிண்ட முடுங்க கோழா கணே மயாமிடா புராஜா கோழா வங்கா கோழியல் வங்கா கோழியல் கோழா அழையும் கோல்வா வங்காஜே காழி துண்டு மாடாஞ்சொழை பிகோரேலோ மூவார்கே பானோ மழோ மாறாங்குழாய் அழையும் கோல்வா வங்காஜே காழி துண்டு மாடாஞ்சொழை பிகோரேலோ மூவார்கே பானோ மழோ மாறாங்க
1: Pio bookmark 8 a.m. Thursday, 4 p.m. Friday. I'm in the middle of classic music. I'm in the middle of the radio.